கத்தரி கிகத்தரி கத ததுகிரு கங்கனதா தக நிதக தின் தக ததா கிரகிரு ததா ததுகிரு கங்கனதா கிதிக நிதக தட்டி கதா தகதிக நிதக திக நிதா தா தா கதிக நிதக தட்டி கதா தா கதிக நிதா கதிக நிதா தா.